அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய அங்கன செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.

அடிய நீய புஞ்சிரிச்சாரே வந்திரே, நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.